0: முழுப்பு நூல் இங்கே இவையா போயிருக்கேன். இவையா
1: முழுப்பூட்டம்
0: யாக்கமனைக்கம்
1: ஒரு
0: பிப்பு போலும் அவரை